ஆதி காஷ்யப் காஸ்மெடிக் ஸ்டோர் பேரடைஸ் மார்க்கெட் காஷ்யப் காஸ்மெடிக்ஸ் அண்ட் ஃபீதா சென்டர் பேரடைஸ் மார்க்கெட் கி துக்கான் நம்பர் 1 2 பக்கிருக்கு பேரடைஸ் மார்க்கெட் பக்கிருக்கு காஷ்யப் ஜமாத ஹுகுர் துக்கான் தே பேரடைஸ் மார்க்கெட் கி 1 2 துக்கான் தமாம் ப்ரோடக்ட் சர் மிலாய் நதீம் தன்ஹா காஸ்மெடிக் ஸ்டோர் தே ஷகை பாசார் எஃப்சி கலானஷாதா تمام پروڈکٹ سر ملائی کی پسنانو مارکیٹ کی شگئی بازار ورسک روڈ ندیم کاسمیٹکس سٹور دے باچا در بخشوپل کی تماشان مارکیٹ کی ملائی کی اور دین علاوہ شہاب زما د خوگر دکان دے بس ہابا با روڈ بگڑنگی کی دے چولو دکان دے اور رشما وسر ملائی کی ہاں خجی وائی چی انعام بھائی خبکی کے نخو ہاگا ٹیک کپڑا لراو لے گا نخا نو تا تو ہمارے چنم رو لے گا چی دچا پنیم بندیو نو واٹس اپ کے بارہ سر اپرا دے

0: ஓகே சி, யோ கலர் தெரசர குரு சுக் தெரசர அதிகம் சே நதி. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் ஜி. ஜமா ஹோ ரஸ் அடே மாஷே ஜி. பில்குல் சங்கவதே து சங்கவதே நே சி ஜி ஜி. மே து சங்கவதே மாஷல சி ஜி. து தி சானா சி குல் கரே குல் திக்கி து கால் கரின் தி பியா சி ஜி. கூண கால் கரிந்தி பியாசி து ரீதா கால் கரிந்தி பியாசி ரீதா கி விஹால செங்க வித்தி என்ன சி. மே செங்க ப்ரோக்ராம் சுண்டி பியாசி அச்சா அச்சா. 11 பஜே குல் சுண்டி பியாசி கி வி லக்தே செங்க லக்தே யா நீ லக்தே சி. ப்ரோக்ராம் கி வி லக்தே பியாசி ஜி தே கோ
1: गुजारा
0: तीन दिन से. अच्छा अच्छा पीर जी चंगी गाल है ना जी. गुजारा तो तीन दिन से. ठीक है जी, बहुत बहुत शुक्रिया जी. जी जी जी बहुत बहुत शुक्रिया जी. कॉल करेंगे, किसी को दुआ सलाम देना चाहती हो जी. जी बस दुम रफी वक है ना लोर रहा न रहा सी. کوشش کوم سید چاته دعا سلام لشی
1: ټولو ته سلام
0: مننه خوشاله شی. ټولو ته سلامونه ورسیدل ډیره مننه سی.